சத்தியகிரி அருளாள பெருமாள் வந்தார். ஆனே பரிதேரின் மேல் அழகர் வந்தார். கச்சிதனில் கண்

ார் வந்தார் ஒம்பத்துளங்களுடையார் வந்தார் தாமே மறைதலையில் இசையெழுத்தில் வணங்கம் வாக்கில் மந்திரத்தின் நாள் எழுத்தாம் திருநாமத்தில் நிறைத்திலக வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமாசன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரை.